கனசித்து கனசித்து மூடி மை கூடித்து மொழகி தொழகுவ தனக கை பாய்கே பருவனக ஸ்பந்திசுவ ஹொசதொன்னு. ಬಂದಾದ ಮೇಲೆ ಬರೀ ಬಂದುದಷ್ಟೇ ಗೊತ್ತು. ಯಾಕೆ ಬಂತು, ಹೇಗೆ ಬಂತು, ಅದರ ಗತ್ತು ಅದರ ಗಮ್ಮತ್ತು ಎಲ್ಲ ಊಹಾಪೋಹ. ಇಷ್ಟು ನಿಜ.